0: good morning தவள உதே ஹாய்
1: வேலாவ ஒப வித கினாவே
2: அசட்லைன் ஃபைனான்ஸ் வித்தின் பெஸ்ட் பைக் கிட பெஸ்ட் டீல் லெக்க இந்தன பிரிமஸ் மே ப்ரமுகாவன பஜாஜ் சிடி 100 ஹா பிளாட்டினா 100 மோட்டார் சைக்கிள் சந்தா பஹசும லீசிங் பஹசு லீசிங் மாரிக கடினம் அனுமதிய சஹ அவுமலிய கேவிலி ஹெல்மெட் டிக குத் நோமிலே அசட்லைன் ஃபைனான்ஸ் அதுமென்ன அதுமாரன் யான்ன அமதன்ன 011147700

சதகம் சீர்த்த சியலு அகுசல்களின் துருவே நிதர குசலே யதியமாத் இன் தமாகே சித பிரிசிந்து கரக்கணியமாத் சியலு புதுவருங்கே அனுஷாசனாவாய்